0: surprise or wonder.
1: ஆஷோகவும் நுவத்த வர பொடன் ஹேராவும்.
0: I was flabbergasted when I heard about my parents selling the house.
1: மம்மையா பப்பாகே விக்காலாவாகக் புண்ணமும் அகரின் ஹுரி ஆஷோகுவிப்பா.
0: Faint-hearted, lacking courage or resolution.
1: ஃபிண்டிவும் நோனி கமிக்குரம் ஃபஸ்தேகும்.
0: This climb is not for the faint-hearted.
1: மிதனன் எருமக்கி ஃபிண்டிமிகக் குரவேன் வருக்கமின்னும்.
2: Dictionary me baga me the himanal din bastaki flabbergasted ashohuvum nuata vara bodang haramvum faint hearted findevum nuata kame kurang fastehum
3: dictionary dictionary

மீஹுன்ன விதாழு விந்து ஹந்தும குராஷ் ஹமகஷ வரும் தியபே மீஹுங் அழுகொங்கொங் உளே தகத்தின் திமங்கலேகு ஃபானு பரிய வெகிம்பமே.

என்னங் அங்கவானது அதி தியபாமீஹும் அணியாவெருவுங்க சபவும் தியபாமீஹும் அஜாபுகா பாவெருவுமக்கும் மியது தியபாமீஹுன்னக மம்ஃபாயின் நுகுரானதே.